0: ஹலோ.
1: ஹே மர்தல்ஸ், எல்லாம் நடந்த விக்கி
0: வடசல் மாறலது பாபா, இரிட்டேட்டிங் ஃபெல்லோ.
1: அதேண்டே ரெண்டு ரோஜுல போர் கொடுத்தடா?
0: ரெண்டு ரோஜுல் காது, நேனு வாண்ணி ரெண்டு நிமிஷம் கூட பரஞ்சலாம்.